0: அமிர்தமான புரட்டாசி மாதத்தின் ஸ்ரீ அழகிய காலையில் திருமாலை திருவருளை நினைத்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் வாருங்கள் அந்த கடவுளை கேட்போமாக.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாணிப்பட்டார்கள் மூலம் கோவிந்த பெருமானுக்கு கடிதிகளை திறந்து கொள்வோம். இந்த புரத்தாசி நம்முடைய பிள்ளைகளுக்கு கோவிந்த பெருமானை பெயரை வைக்க வேண்டும் என்பது நல்லது. பெரியாய்வாய் பாடு
2: இந்த வகையில் குளமுடை பெருமானை பற்றி ஆர்வாசுரங்கள் ஏகந்தால்
1: சில நலமுடைய
2: நம்முடைய பிள்ளைகளுக்கு வானுடைய பெருமானாய் என்று பெரியாரின் ஆராடுகிறார்.
1: அன்னை குளமுடை கோவிந்தா
2: கோவிந்தா என்று ஐம்புள்ளால்
1: பெயர்
2: நலமுடை நாராயண அன்னை
1: பெயரை
2: தரகம் பெற்ற பிள்ளைகளுக்கு
1: வானுடை மாதவா
2: கோவிந்தா என்று ஐயாய்
1: தாரகமாக
2: நானுடை
1: நாராயணத்திற்கு
2: அன்னை
1: நரகம் போகாது
2: பொருள
1: பண்புள்ள
2: பெயர்
1: கோவிந்த்
2: ஆழ்வார்.
1: இந்த
2: பாசுரத் பெயரை தாம்
1: பெற்ற
2: பிள்ளைகளுக்கு வைத்தால்
1: உன்னுடைய திருவதிகளை
2: வணங்காத
1: தாய்
2: நரகமாகிய
1: பாதாளத்திற்கு
2: கோவிந்தமாத்தால்
1: உன்னை
2: வாய்
1: நிறைய
2: பாடி
1: ஆந்தாள்
2: என்னும் பெண்
1: ஆழ்வார்
2: ஒரு பாசுரத்தில்
1: விரதம் இருந்து
2: சொல்லுகிறார்.
1: அதை முடிகிறனுடைய
2: திருவதியை
1: வணங்காத
2: கிடைக்கிறவர்களை
1: பழகிற
2: கோவிந்தனே
1: அவை
2: உன்னை
1: வாய்
2: நிறைய பாடி
1: நாத்திலே
2: வாய்கிற
1: விருப்பத்தை
2: வாய்கின்ற
1: விரதங்கள்
2: புகழ்ந்து
1: பேசுகிறதை
2: முடிகிற போது
1: எங்களுக்கு
2: கிடைக்கிற
1: சூடக
2: பரிசுகள்
1: சூடகங்கள்
2: கிடைக்கும்.
1: அவை
2: தோல் வகை
1: எங்கள்கள்
2: கிடைக்கும்.
1: காதில்
2: நாத்திலே
1: வாய்கிற
2: தோடுகள்
1: வாய்கின்றும்
2: வர்கள்
1: புகழ்ந்து
2: பேசுகிற
1: மாதிரி
2: கையில்
1: காலில்
2: இதுவரை
1: கொள்வதற்கு
2: பாதக
1: சூடகங்கள்
2: கிடைக்கும்.
1: இன்னும்
2: தோல்
1: வகை
2: பல
1: கிடைக்கும்.
2: நீ
1: காதில்
2: இதுவதற்கு
1: சேர்ந்தோடுகள்
2: எங்களுக்கு கிடைக்கும்
1: அணிவிப்பார்கள்.
2: கர்ணப்பூரம்
1: கிடைக்கும்
2: ஆடை
1: காலில்
2: பொறுத்து
1: ஓழ்வதற்கு
2: பாதம்

0: முகம் கிடைக்கும்.
1: நெய் இன்னும் ஊற்றி இவை போன்ற
0: பலருக்கு வந்த
1: நகைகளையும் எல்லாம்
0: தீர்ந்து
1: அலையும் சேர்ந்தும்
0: படிங்களுக்கு
1: அணிவிப்பார்கள்.
0: இந்த மாதிரி
1: அப்புறம்
0: பற்று
1: ஆடைகள்
0: கூடியிருந்து
1: பிறகு
0: மகையவாள்
1: மாவா
0: நமது
1: பாசுரம்
0: ஒன்றில்
1: பாடுங்களுக்கு
0: வந்த
1: பரஞ்சோதி
0: நீ பரமாறு
1: நீ
0: இகழ்ந்து
1: படிச்சோர்
0: பரஞ்சோதி
1: இன்மையின்
0: இந்த மடியோவி
1: நிகழும்
0: நாங்கரஞ்சோதி
1: நின்னுள்ள
0: கூடியிருந்து
1: மகிய
0: வேண்டும். படித்த
1: எம்
0: நம்மாவாதி
1: நமது
0: பாசுரம்
1: ஒன்றூரை
0: பாடுகிறார்
1: மாட்டேன்.
0: பரஞ்சோதி
1: நீ பரமா
0: நீ
1: இகழ்ந்து
0: பின்
1: பொருளாவது
0: பரஞ்சோதி
1: இன்மையெல்லாம்
0: மடியோவி
1: கடவுளை
0: பரஞ்சோதி
1: நீயே
0: பரஞ்சோதி
1: இருக்கின்ற
0: பரஞ்சோதி
1: உன்னை
0: தவிர
1: வேறு ஒரு
0: பரஞ்சோதி
1: இல்லை.
0: உன்னிடமிருந்த
1: உலகங்களின்
0: பொருளாக
1: ஆகவே
0: எல்லாங்கள்
1: பரஞ்சோதியாய்
0: இருப்பதால்
1: கோவிந்த
0: நீயே
1: பரஞ்சோதி
0: இருக்கின்றார்.
1: எப்படித்தான்
0: உன்னை
1: தவிர
0: வேறு
1: ஒரு
0: பரஞ்சோதி
1: இல்லை.
0: உன்னிடமிருந்த
1: உலகங்கள்
0: எல்லாம்
1: கோவிந்தனின்
0: ஆகவே
1: உன்னை
0: பரஞ்சோதியாய்
1: தனிமையில்
0: வாழு
1: கோவிந்த
0: பெருமானையே
1: பிராம்
0: துயரம்
1: எப்படித்தான்
0: இல்லையுடைய
1: பண்புகளை
0: பசுக்களையே
1: பசுக்களை
0: இன்னொரு
1: பாசுரம்பி
0: அவைகளே
1: மெய்பத
0: கோவிந்தனே
1: நாங்கள்
0: உன்னை
1: எங்களை
0: மீது
1: நீ
0: தனிமையிலே
1: வாழுகிறோம்.
0: நன்றாக
1: பகிர்ந்து
0: பகிர்ந்தரம்
1: இனியானில்லை
0: சாறு
1: பாவியான பசுக்களையே
0: வெறும்
1: அழுத்திய
0: அவைகளை
1: மெய்பதனுடைய
0: உன்னுடைய
1: எங்களை
0: மொழிகளை
1: நீ போய்க்க
0: விட்டாயே.
1: நன்றாக
0: பயிரான
1: பயத்தின்
0: துடிக்கிணையான
1: இந்த
0: பாவியான
1: பசுக்கள்
0: சொல்
1: போய்
0: விளக்கின
1: அழுத்தியது
0: குறிக்காடு
1: என்னுடைய
0: இனிய
1: மொழிகளை
0: கோவிந்தனை
1: தெளிக்க
0: போகிறதா?
1: உயிரானது
0: உயிரையே
1: ஒடுக்கிறதே.
0: கோவிந்தன்
1: இந்த பாசுரத்திலே
0: அருள்வான்
1: என்ற சொல்
0: பழக்கத்தை
1: பயக்குறிக்காடு
0: சாராகளை
1: குறிப்பவன்
0: கோவிந்தன்
1: எந்த உயிர்
0: கோவிந்தனை
1: தேடி
0: பயச்சாகிறதை
1: குறித்தவர்
0: அந்த உயிரையே
1: அதன்
0: கோவிந்த
1: சுவை
0: தெரிந்தெரியும்
1: அருள்
0: கோவிந்தனே பெருமான்
1: பழுத்த
0: பெருமாகளை
1: பயத்தில்
0: பாடுகிறவர்
1: சாராக
0: இருப்பவன்
1: பெருமானின்
0: பேரின்பம்
1: கிடைக்கும்.
0: கோவிந்தன்
1: இப்பயசாற்றை
0: முடித்தவர்க்கு
1: உளதாகிய
0: விளக்கமாகும்.
1: இனிய
0: சுவை
1: தெரிவார்கள்
0: பாடியோவிந்தனே
1: பெருமாள்
0: இப்படிப்பட்ட
1: பெருமாசுரங்களை
0: பாடுகிறவர்
1: துடிக்கும்
0: போதுதான்
1: நமது
0: பெருமானின்
1: பேரின்
0: கண்ணீரிக்கும்
1: என்பது
0: அடும்பி
1: இப்பாசுரத்தில்
0: தளர்ந்து
1: உலகாகிய
0: பெருமானின்
1: அடைக்கலமாக
0: கொண்டு
1: விரைவார்கள்
0: பாடியருள்
1: செய்த
0: இப்படிப்பட்ட
1: உள்ள
0: பாசுரங்களை
1: பாதிகிறது.
0: துளிக்கும் போது
1: நமது
0: மனங்கள்
1: எல்லாம்
0: கண்ணீரத்துடும்
1: கழுவ
0: பெறுகின்றன.
1: உடம்பாம்
0: தலைமையாகிறோம்
1: அப்பெருமானில
0: பெருமானமாக
1: கொண்டு
0: விடுகிறோம்
1: என்று சொல்லி
0: புது
1: உரையை
0: நம்மிடம்
1: உள்ள
0: அரங்கோவிந்தநாம
1: சங்கீதனம்
0: எல்லாம்
2: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து
0: உரைத்து
2: இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை

0: பேர்
1: கொள்ளப்படுகின்றது. வீரத்தையும்
0: நவராட்டி என்பது வெறும் திருவிழா.
1: மகாலட்சுமி செல்வம் மூலம்
0: இருக்கும் குடும்ப நலத்தை வழங்கி
1: அன்னை சரஸ்வதி
0: கல்வி ஞானம்
1: கலை
0: பொறுமை
1: அருணாற்றலை
0: அருள்கின்றான்களை
1: வளர்த்துக் கொள்ளும்
0: தர்கள் நம்புகின்றான்
1: மிக பயனாக.

0: மக்களையும் நண்பர்களையும் அழைத்து மகிழ்ச்சியுடன்
1: இந்த புனிதமான நாட்களில் வீடுகளிலும் இந்த நவராத்திரியில் திருநாளிகைக்கு சிறப்பு ராசிகளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். பல வீடுகளில் கொடுங்கோல் வைத்து பொம்மைகளை அலங்கரித்து பக்தி நோய்களை பாடி மனதில் உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்க்கையில் உணர்ச்சியாகவே கொண்டாடும்
0: அன்னை சக்தி நம்முடைய
1: இந்த நவராத்திரி திருநாளில் அன்னை பராசக்தியின் அருள் அனைவருடன் கிடைக்கும்.
0: அன்னை சக்தி.

0: இயங்குவதற்கு தேவையான சக்தியின் வடிவமாக அன்னை பராசக்தி போற்றப்படுகிறார். நாம் காணும்
1: ஒன்பது இரவுகள் அன்னை சக்தியை வழிபடுவதால்
0: உயர்களின்
1: இந்த விழா
0: வளர்ச்சி என அழைப்பிலிருந்து சக்தி வழிபாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை காணலாம் என்று
1: இந்த உலகம்
0: இயங்குவதற்கு தேவையான சக்தியின்
1: நவராத்திரி
0: அன்னை
1: அந்த ஒட்டப்படுகிறது.
0: நாம் காணும் இயற்கை சூரியனின் ஒளி மாலை
1: வளர்ச்சி
0: என அழைத்திலும் இதே சக்தியின் வழிபாட்டை காணலாம் என்று நவராத்திரி

0: 19 किलोहर्ट्ज़ ये है रेडियो मॉरिशस।
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும்
0: 819 கிலோஹெர்ட்ஸ் ஏஹே ரேடியோ மொரிஷஸ்.
2: ஓம் நமோ நாராயணாய. இரவு 7 மணி, இது உங்கள் பெருமாள் அருள் நிகழ்ச்சி நவராத்திரியின் இனிய வழிபாட்டில் அனைத்து பாடல்களும் நிகழ்ச்சியின் இரண்டாம் பாதியில் புரட்டாசி கோவிந்தன் மாதத்திற்கான இரவு 7 மணி, இது உங்கள் பெருமாள் அருள் நிகழ்ச்சி நவராத்திரியின் இனிய வழிபாட்டில் நேரத்தில் அனைத்து பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நிகழ்ச்சியின் இரண்டாம் பாதியில் புரட்டாசி கோவிந்தன் மாதத்திற்கான திருமாலின் பாடல்களை கேட்போம். நாள் முழுவதும் பணியில் இருந்த உங்களுக்கு இந்த இசை ஒழிவாக மாலை நேரத்தை அளிக்கட்டும். முதல் பாடலை கேட்போம்.

மனதில் உள்ளதை பெருமாளிடம் இந்த மாலை நேரத்தில் விளக்கின் முன் நின்று நாம் சொல்லும் வழிபாடு நீண்டதாக இருக்க வேண்டியதல்ல. மனதில் உள்ளதை பெருமாளிடம் பகிர்ந்து கொள்ளும் இந்த மாலை நேரத்தில் இன்னொரு பாடல்.

இன்றைய பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. பெருமாளை போற்றும் பாடல்களுடன் கழித்த இந்த நேரம் உங்கள் இரவை அமைதியாக தொடர செய்யட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கும் எமது அன்பான அன்பு. இன்றைய பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. பெருமாளை போற்றும் பாடல்களுடன் கழித்த இந்த நேரம் உங்கள் இரவை அமைதியாக தொடர செய்யட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கும்

0: நட்சத்திரங்களுக்கு இருதய பூர்வக நமஸ்காரம்.
1: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.